0: அப்படிலாம் சொல்ல கூடாது. ரொம்ப நன்றி. ஒரு தடவை பண்ணாதான் அடுத்தடுத்து பண்ணா நானே கொஞ்சம் அப்படி இப்படிதான் விளையாண்டுட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. ஓகே, வணக்கம்.
1: வணக்கம்.
0: எஸ் மேம், சொல்லுங்கள். அப்பெல்லாம் யோசிக்க கூடாது. சாப்பிட்டது இப்போ டீ குடிக்கிற டைமா? 62 26. ஓகே, தேங்க்யூ
1: தேங்க்யூ,
0: நன்றி. அடுத்த விளையாட்டு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
2: அம்பத்தூர் ரவி.
0: ஓகே, விளையாட்டு.
2: இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் வந்தது இல்லை, சும்மா ட்ரை பண்ணோம்.
0: இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் வந்தது இல்லையா? நாங்கள் ஷோ பண்ணும்போது வாங்க, இந்த மாதிரி சும்மா சும்மா அப்படியே குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருப்போம். ஓகேவா?
2: சரி மேடம்,
0: ஸ்டார்ட் பண்ணலாமா?
3: 63 33. இங்க ஆப்ல ரேடியோ எனக்கு வரல, என்ன ரூல்ஸ் சொல்லிடுங்க மேம்.
0: என்ன ரூல்ஸ் நான் சொல்லணுமா? ஓகே, நான் சொல்ற நம்பர் அப்படியே ரிவர்ஸ்ல, அதாவது திருப்பி ஆங்கிலத்துல சொல்லணும். அவ்வளவுதான்,
3: ஆங்கிலத்துல சொல்லணும். ஓகே, சொல்லுங்க
0: மேம். உங்களுக்கான நம்பர் 73.
3: ஓகே, 73 72 71 76.
0: ரைட், இருங்க இருங்க இருங்க இருங்க, அப்படி இல்ல, 73 சொன்னா 37, அப்படி ரிவர்ஸ்ல. ஓகே, தேங்க் யூ.
3: சரி,
0: தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் அடுத்ததாக உங்கள் எல்லாருக்குமே பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் எழுதியிருக்காங்க, அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக் பண்ணி ஜெனிட்டா காந்தி கூட பாடியிருக்கார். பீஸ்ட் திரைப்படத்துலேருந்து பாடல் இதோ.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்கள் பெயர்களும் விவித் பாரதியில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: நான்கு மணி 33 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. நம்ம வந்து நம்பர்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம், நேயர்களும் நம்ம கூட ரொம்ப ஆர்வமா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த
5: ஆமா மேடம், ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன் மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து. ஏமா,
4: ஓகே, தேங்க்யூ மேம். விளையாடலாமா?
5: விளையாடலாம் மேடம்.
4: உங்களுக்கான நம்பர் 83
5: 65
4: 62 73
5: 92
4: வணக்கம்.

0: ஓகே விளையாடலாமா மேம்?
1: ஆ சரிங்க மேடம்.
0: உங்களுக்கான நம்பர் 42.
1: இருங்க மேடம், இப்போ தயாராகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்கள் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் 42.
1: 24.
0: ஓகே, 45.
1: 54.
0: ஓகே, பரவாயில்ல, உங்களுடைய முயற்சிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.
2: வணக்கம், நான் திருச்செந்திலிருந்து தமிழேந்தி.
0: எஸ் சார், விளையாடலாமா?
2: வணக்கம்.
0: என்ன விட பித்தலாட்டம் பண்ண கூடாது, நான் மட்டும் தான் பண்ணுவேன் சரிங்களா?
1: ஏதாவது
0: ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏதோ ஸ்ட்ரிக்டா பேசிட்ட மாதிரி நீங்க தடுமாறுறீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அவரை ரொம்ப நான் குழப்பிட்டேன், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: எஸ் சார், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து?
3: நான்
0: ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன் ஹெட்செட்டுக்கு, பட் இருந்தாலும் உங்கள் வாய்ஸ் எனக்கு லோவாக கேட்குது. என் காது பிரச்சனையா இல்லை உங்களுக்கு ஏதாவது அங்கே பிரச்சனையா?
3: இல்லைங்களா?
0: இல்லையா, சந்தோஷம். சொல்லுங்க சார், விளையாடலாமா?
3: விளையாடலாங்க.
0: உங்களுக்கான நம்பர் 36. ஓகே, 45.
4: 52.
0: தாங்கள் சொல்ல வேண்டும், அப்பதான் எனக்கு புரியும். அதான் நம்ம விளையாட்டின் நிபந்தனை. நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடல் காத்து கொண்டிருக்கிறது. அசல் கோலார் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காங்க கூலி திரைப்படத்திலிருந்து. இது உங்கள் அனைவருக்காகவும்.

0: நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
1: சரிப்பா பத்ரம். ஆமா, எதுல போற?
2: என்னம்மா கேள்வி, எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
1: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்கிறாங்களாமே, அதனாலதான். நீ பஸ்ல போ.
2: சரிம்மா. ஆனா எப்படிமா, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க, ஆனா எல்லா விஷயமும் தெரியுது.
3: நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் இருக்கு இல்லையா,
4: அதுல காலையில 7 இருந்து 8 வரைக்கும்
3: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: அப்போ பாட்டு கட்டிக்கிட்டு அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற, அப்படிதானே?
3: அப்படியேதான்.
5: வணக்கம் தமிழ்நாடு.
6: பெருக்கலும்
7: இல்லை வகுத்தலும் இல்லை, நான் என்ன நம்பர் சொல்லுகிறேனோ அதை தலைகீழாக ஆங்கிலத்தில் சொன்னால் போதும். ஆமா, இப்போ உங்களுக்கு நான் 45 சொன்னா நீங்க எனக்கு 54 அப்படி சொல்லணும். ஓகேவா ஜி?
6: 54. ஓகே மேடம், ஓகே மேடம்.
7: புரிஞ்சிடுச்சா? நல்லவேளை நான் கடைசியா க்ளோஸ் பண்ணும்போது வந்துட்டு நீங்க இந்த ரூல்ஸ் கேட்கல. இருந்தாலும் பாருங்க, நான் எவ்வளவு பொறுமையா சொல்றேன்னா காரணம் என்ன தெரியுமா?

0: இதை தலைகீழாக ஆங்கிலத்தில் சொன்னால் போதும்.
1: ஓகே ஓகே, திருப்பி சொல்லணும்.
0: ஆமாம், இப்போ உங்களுக்கு நான் 45 சொன்னா நீங்க எனக்கு 54 அப்படி சொல்லணும். ஓகேவா ஜி?
1: 54. ஓகே மேடம், ஓகே மேடம்,
0: புரிஞ்சிடுச்சா? நல்ல வேலை நான் கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் இந்த ரூல்ஸ் கேட்கல. இருந்தாலும் பாருங்க, நான் எவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா, காரணம் என்ன தெரியுமா? இப்போ தான் எனக்கு உமா காஃபி கொடுத்தாங்க, அதனால இல்லைன்னா நான் கோவத்தில் ஃபோனை கட் பண்ணியிருப்பேன். ஓகே ஓகே சார், உங்களுக்கான நம்பர் 15. நான் சொன்ன நம்பரை ரிப்பீட் பண்ணக்கூடாது சார், டக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்லணும்.
1: ஓகே மேடம், ஓகே மேடம்.
0: 22.
1: அதே 22.
0: 63. ஓகே, அப்படிதான் தடுமாறணும். நன்றி.
1: Thank you,
0: thank you so much sir. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். MD ரவிச்சந்திர, எஸ்டி நகர், அம்பத்தூர் மேடம். நலமா?
0: எஸ் சார், தேங்க்யூ. விளையாடலாமா
2: மேடம்? நைட்டு 10 அழகு அழகு தேவதை அந்த பாட்டு போடுங்க மேடம். வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் இல்ல.
0: சரி,
2: வணக்கம்.
0: திருப்பி சொல்லுமா? ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு நம்பர். 53. சூப்பர் சார், தேங்க்யூ.
1: நன்றி.
0: ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசிட்டு நம்ம பாட்டுக்கு போலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: ரேடியோ நீங்க ஆஃப் பண்ணலன்னா நான் வணக்கத்தை வாபஸ்
3: வாங்கிடுவேன்.
0: இது நீங்க கண்ண கம்மி பண்ணணும் சார். ஓகே, அப்பதான் நம்ம பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கும். விளையாடலாமா? உங்க பேரு, ஊர் சொல்லுங்க.
3: விளையாடலாங்க.
0: உங்க பேரு, ஊரு
3: என்னங்க?
0: உங்க பெயர், ஊர்.
3: உங்களுக்கான
0: நம்பர் 73. என்னது, 62க்கு 36ஆ? 26. ஓகே, தேங்க்யூ சார். நானே பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு அடுத்த நம்பருக்கு போயிட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த நேரத்தை பேசி நம்ம பாட்டுக்கு போகலாம். வணக்கம். ஆஹா, இவங்களே வந்து சரி சரி விடுறேன். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் திரைக்கு பின்னால் உங்களுக்கு அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. டியூட் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் விளையாண்டீங்க இல்லையா? இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதுமா நிம்மதியாக இருந்தோமா இல்லையாங்கிறாம நம்பர்ஸை வச்சுக்கிட்டு விளையாட்டு வேறையா அப்படின்னு நீங்களாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் இருந்தால் தானே அப்படி சுவாரஸ்யமாக இருக்கும். திங்கக்கிழமையை அப்படியே ரொம்ப எதிர்பார்ப்போட ஆரவாரத்தோட நம்ம எதிர்பார்த்து ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கேம் ஷோ. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டே இருக்கிறதுனால அப்படியே ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம நேர் லைனில் வந்திருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: நீங்கள் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணலன்னா நம்ம பேசுறதே வேஸ்ட்டாக போயிடும்.
5: வணக்கம், மாதவத்திலிருந்து நித்யா பேசுகிறேன்.
4: எஸ் மேம், ரேடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா?
5: நன்றி.
4: பரவாயில்ல மேம், தேங்க்யூ ஸோ மச், உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த நேர்கிட்ட வணக்கம். ஹா, எஸ் சார், தாங்கள் லைனில் இருக்கிறீர்கள்.

0: என் பெயர் பரமேஸ்வரி புண்ணியவேல். எதிர்க்கல உள்ள நம்ம பேசுறத மதிக்கவே இல்லை. வணக்கம்.
1: ஹலோ.
0: எஸ் மேம், சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: நீங்க தான்
1: பக்கத்துல சீதாலட்சுமி பேசுறேன் மேம்.
0: சீதாலட்சுமி மேம், நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணா தான் நல்லா இருக்கும்.
1: சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஆஃப் பண்ணிட்டீங்களா? சந்தோஷம். விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கான நம்பர் 42?
1: 24.
0: 45?
1: 54.
0: 63?
1: 36.
0: 77?
1: 77.
0: தேங்க்யூ. ஓகே, டன். அடுத்ததா நம்ம நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: எஸ் சார், சொல்லுங்க.
2: பச்சாபுரம் இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க ரேடியோ ஆஃப் பண்ணனும் சார் ப்ளீஸ்.
2: ஓகே மேடம்,
0: தேங்க்யூ. உங்க பேரு? பட்டாபிராமத்துல இருந்து உங்க பேரு சார்?
2: பட்டவாக்கம், கருணாகரன்.
0: கருணாகரன் பட்டவாக்கத்துல இருந்து?
2: ஆமா மேடம்.
0: தேங்க்யூ சார். நம்ம விளையாடலாமா?
2: விளையாடலாம் மேடம்.
0: உங்களுக்கான நம்பர் 62?
2: 26.
0: 75?
2: 57.
0: 86?
2: 68.
0: ஓகே, நான் இங்கிலீஷில் ஆரம்பிச்சதுனாலயா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.
2: வெல்கம் மேடம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட நம்ம வந்து விளையாட்டை முடிச்சுக்கரலாம். அதுக்கப்புறமா உங்களுக்காக இரண்டு பாடல்கள் அடுத்தடுத்து ப்ளே பண்ணுறதுக்காக நான் காத்துட்ருக்கேன். எந்தெந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் திரைப்படத்திலிருந்தும், அதை தொடர்ந்து உங்களுக்காக மாஸ்டர் திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் காத்துட்ருக்க இணைந்திருங்கள். உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த 6 மணிக்கு வந்து சந்திக்கிறேன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணி நாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் திட்டங்கள் குறித்து தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில்

0: இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி specieciel@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashwani, the news read by Nishit Kumar. External Affairs Minister Dr. S. Jaishankar and U.S. Secretary of State Marco Rubio held wide-ranging discussions in New Delhi today. Both leaders reaffirmed the strength of the India-U.S. strategic partnership and outlined key areas of cooperation, including trade, energy, mobility and regional security. Addressing a press conference following delegation-level talks, Dr. Jaishankar highlighted the need to conclude a trade agreement at the earliest, welcome the expansion in energy trade and stressed that diversified energy supplies are vital for India's energy security.
3: Secretary and I therefore welcome the expansion in our energy trade in recent months. Diversified supplies are at the heart of energy security for India. We devoted some time to nuclear energy cooperation as well. The passage of the Shanti Act has opened up new possibilities.
2: On the Iran conflict, Mr. Jaishankar said both India and the United States have a strong interest in ensuring that global energy prices remain low and that there is unimpeded commerce. U.S. Secretary of State Marco Rubio strongly underscored the strategic dimension of the partnership, describing India as one of the United States' most important partners in the world. Mr. Rubio arrived in India yesterday on a four-day visit to participate in the Quad Foreign Ministers meeting, which will be held on the 26th of this month. In West Bengal, Bharatiya Janata Party candidate Debangshu Panda has taken a massive lead in the re-poll for the Falta Assembly constituency.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தென்றல் அஞ்சு மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் FM. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவனையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பூந்தென்றலில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பாடலோட வரிகளை அப்படியே நடுவில் இருந்து நான் படிக்க போகிறேன், படித்து காட்ட போகிறேன். ஸோ அந்த பாடலோட முதல் வரி என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் லாஸ்ட் வீக்கும் வந்து நான் இதை பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிங்க, சில பேரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இன்றைக்கும் வந்து சில படங்கள் கொண்டு வந்திருக்கேன், ட்ரை பண்ணுவோம் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்கள், 2952 0853, அப்படி இல்லைனா 2838 9871. இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் என்னுடன் பேசலாம். நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது அர்ஜுமா விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் பாடல் பாம்பே படத்துலேருந்து வரப்போகுது. பிரதாஸ்

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசல்ல மச்சா சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: பூந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். பாடலோட வரிகள் படித்தவுடன் பாடல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இன்னைக்கு வந்து நம்ம ஆடிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணுற நம்பர் 2952538533 2838987 1044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ண மறக்க வேண்டாம். ஐ ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். ஒரே ஒரு வேண்டுகோள், காலையிலிருந்து நேயர்கள் நீங்கள் வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தால் தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தமிழுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன்.
2: சந்திரசேகர் சொல்லுங்க, போலாமா?
3: கண்டிப்பா மேம், எனக்கான ஈஸியான சாங்க கொடுப்பீங்க நம்பிக்கிறேன்.
2: ஓகே. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷம் அடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி.
3: இது புது பாட்டுதான் மேம், தெரியுது நல்லா.
2: புது பாட்டா?
3: ஓரளவுக்கு புது பாட்டு தானே.
2: புது பாட்டே இல்ல.
3: இது ஆமா 90s பக்கம் வந்திருக்கல.
2: ஆமா, ஓ அந்த 90s பக்கம்ன்றதால நீ புது பாட்டு. ஓகே.
3: என்ன வழி அடி என்ன வழி, கரெக்ட்டா?
2: கரெக்ட், அதே பாட்டு தான். என்ன படம்?
3: காதலன் திரைப்படத்துல இருந்து.
2: எஸ் கரெக்ட்டா சொல்றீங்க, நன்றி நன்றி.
3: ஏ ரகுமான் இசை உன்னிகிருஷ்ணன் பாடிப்பார்.
2: எஸ் சூப்பர், நன்றி நன்றி நன்றி. எஸ் காதலன் படத்துல இருந்தா பாடலோட வரி வந்து நான் கேட்டிருந்தேன், என்ன விலை அடி என்ன விலை. தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக. விவிதாஸ்

0: ஜெயக்குமார் பாடலோட வரிகளை நான் படித்து காட்டி கொண்டிருக்கிறேன். அது என்ன பாடல் அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
1: கார்த்திக் பேசுமா?
0: கார்த்திக் போகலாமா? சரி, உங்களுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா, இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய், நட்சத்திரங்களை தூசு தட்டி நான் நல்ல வீடு செய்வேன். தெரியலையா? ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிப்போமா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம், பேசலாம்.
2: ஹலோ.
0: எஸ்
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: என்ன
0: பாட்டு? பாட்டு பாட்டு.
2: தொடு தொடுவனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம், அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி.
2: தேங்க்யூ.
0: எஸ் துல்லாத மனம் துள்ளும் படத்துல இருந்து தான் பாடல் வரப்போகுது. ஸோ அந்த பாடலோட வரிகள் தான் நான் நடுவில் இருந்து படிச்சு கேட்டிருந்தேன். ரொம்ப இன்னைக்கு ஈஸியாக கேட்கறேன்னு நினைக்கிறேன். எல்லாம் சட்டு சட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஹிட்டான சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்த பாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா ஈஸியாக அப்படிங்கிறத. இணைந்திருங்கள்.

0: நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், பூந்தென்றல் நிகழ்ச்சி லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ
1: மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ஹேமா பேசுறேன் மேடம்.
0: ஹேமா அவர்களே, போகலாமா?
1: பயப்பாட்டா கொடுங்க மேடம்.
0: எல்லாமே இன்னைக்கு மேக்ஸிமம் 90s தான்.
1: சொல்லுங்க பார்க்கலாம்.
0: ஓகேவா, ட்ரை பண்ணுங்க. தொட்டதும் விழுந்து விடும், ஆடவன் பிடிக்காது, கர்வம் அதை மதித்தேன், முடிக்குத்தும் உந்தன் மார்பு என் பஞ்சு மெத்தையோ.
1: மேடம் நீங்க முதல்ல சொன்னதெல்லாம் காதலே விழுந்து மேடம், மறுபடியும் சொல்லுங்க மேடம்.
0: அப்படியா, நீ பேசுறது காதல விழுலையா? இப்ப கேக்குதா?
1: இப்பதான் கேக்குது, சொல்லுங்க மேடம்.
0: தொட்டதும் விழுந்து விடும், ஆடவன் பிடிக்காது, கர்வம் அதை மதித்தேன், முடி குத்தும் உந்தன் மார்பு என் பஞ்சு மெத்தையோ.
1: தெரியல மேடம்.
0: ஓய், சோ அடுத்த நேருக்கு வாய்ப்பு அளிப்போம். நன்றி
1: நன்றி.
0: ஹலோ,
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: போலாமா?
0: தொட்டதும் விழுந்து விடும், ஆடவன் பிடிக்காது, கர்வம் அதை மதித்தேன், முடிக்குத்தும் உந்தன் மார்பு என் பஞ்சு மெத்தையோ. ஹலோ, தெரியலையா? அடுத்த நேரம் வாய்ப்பளிப்போமா? நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம், இருக்கீங்க, பேசலாம் பேசலாம். எஸ், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் இங்க இருந்து?
3: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: ஓகே, கலைசாமி அவர்களை கண்டுபிடித்து விட்டீர்களா? தொட்டதும் விழுந்து விடும், ஆடவன் பிடிக்காது, கர்வம் அதை மதித்தேன், முடிக்குத்தும் உந்தன் மார்பு என் பஞ்சுமெத்தையோ. க்ளூ கொடுக்கட்டுமா? இந்த படத்துல இருக்கிறவங்க ரியல் பேரே, ரியல் பேரும் கூட. இந்த படம் வந்த பிறகு திருமணம் ஆகுச்சு. ஆமா, ரியல் பேர் பட் ரியல் பேரும் கூட. சரி, நன்றி நன்றி நன்றி. இப்போ ஒரு நேருக்கு ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு நம்மளே சொல்லிடுவோம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ
1: ஹலோ
3: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து? யாருங்க? ராஜீவ், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: உன்னோடு வாழாத வாழ்வு. நன்றி.

0: போந்தன்ஜன்ல அடுத்த பாடல் வரி படிக்க போகிறேன். ஸோ பாடல் வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே லிசனர் கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அப்படியே படிப்போமா. வார்த்தையாடி பார்த்தபோது காதல் வரவில்லை, காதல் வந்து சேர்ந்த போது வார்த்தையை வரவில்லை. யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ, லைனில் இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்களே, என்னாச்சுன்னு தெரில. ஹலோ, ஓகே லைன் கட் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் பாடலோட வரி சொல்கிறேன். வார்த்தையாடி பார்த்தபோது காதல் வரவில்லை, காதல் வந்து சேர்ந்தபோது வார்த்தை வரவில்லை. ஸோ இது வந்து என்ன பாடலோட முதல் வரி. பூந்தென்றலில் நம்ம வந்து பாடலோட வரிகளை நடுவிலிருந்து படிச்சிட்ருக்கோம். பாடலோட முதல் வரியை வந்து நீங்கள் சொல்லணும், அது என்ன பாடல் அப்படிங்கிறது தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம விளையாடிக்கிட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணி பேசலான்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு நேயர் வந்தாங்க, கட் ஆகிடுச்சு. இந்த நேயராவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம், என்ன வர்ற நேயர்லாம் இப்படி அப்படியே சவுண்டு கொடுத்துட்டு போகிறாங்க. வணக்கம், நான் பிஜிஎம் போடுறேன், டோன்ட் வரி. ஹலோ
1: நடிச்சிருப்பாங்க.
0: வார்த்தையாடி பார்த்த போது காதல் வரவில்லை, காதல் வந்து சேர்ந்த போது
1: காதல் வரவில்லை. அப்படியா?
0: என்னங்க
1: வார்த்தையாடி காதல் வர, எனக்கு தெரியல.
0: சரி
1: தெரியும் எனக்கு.
0: சரி, இப்ப கடைசியா ஒரு நேர் கொடுப்பா, அவங்க சொல்ல நானே சொல்லிடுறேன். நன்றி நன்றி. வணக்கம்,
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: என்ன பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பூமகள் ஊர்வலம் மேடம், படம் பேரு.
0: ஓகே, என்ன பாட்டு?
2: மலரே ஒரு வார்த்தை பேசு,
0: இப்படிக்கு பூங்காற்று. எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க, நன்றி. பூமகள் ஊர்வலம் படத்துல இருந்து தான் பாடலோட வரிகள் தான் நடுவில் படிச்சு கேட்டிருந்தேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் உங்களுக்காக வழங்கிட்டு இருந்தது ஆர்ஜி உமா விஜயகுமார். மறுபடியும் 8:05 நீ கூறினா நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்றேன். ஸ்டே டியூன் மக்களே.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழகமில் நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புனியவேல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாளி வரிகளில் அம்மன் திரைப்படத்திலிருந்து.

கத்தி பூத்தது திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. 6:09 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி வரிகளில் மங்கள நாயகி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு.

பக்தா மார்க்கண்டேயா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சிங்க. 6:16 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் FM-இல் பக்தி மாலை நிகழ்ச்சி.

0: நேரம் 6:30 தொடர்வது மாநிலச் செய்திகள்.
1: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லிருக்கோம். நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்ப 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு

0: ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்ப ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ்னா அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். ஆல்ரெடி ரெண்டு துறைகளுமே சொல்லிட்டோம், இபிலையும் சொல்லியிருக்கோம், இப்ப சிறைத்துறையும் சொல்லிருக்கோம். சிறைச்சாலையில தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்த கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜெனரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள் குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னா என்னென்ன மாதிரி பண்ணணும். ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவர்களும் சேர்ந்து மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
1: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெறிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார்.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரசந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வீயை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளி பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக்கா அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக தாமரை வரிகளில் ஹரி ஜெயராஜ் இசையில் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

6:46 ஆயிட்டு இருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்எல். அடுத்த பாடல் உங்களுக்காக பா விஜய் வரிகளில், ஹரி ஜெயராஜ் இசையில், உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: என்றும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
5: என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். 6:54 ஆயிட்டு இருக்க நிகழ்ச்சி நிறைவு பாடல் தாமரை வரிகளில் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேரம் 7 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது ஆகாஷ்வாணி
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார். வானொலி முதன் முதலாக உங்களுக்கு எப்போது அறிமுகமானது?
2: கோவை வானொலியோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலேயே வானொலியோடு நான் அறிமுகமானவன். இன்னும் சொல்லப்போனால் கோவை அரசு கலைக்கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தேன். எங்கள் கிராமம் கோவைக்கு அருகே இருக்கக்கூடிய கந்தேகவுண்டன் சாவடியிலிருந்து தினசரி நகரப் பேருந்தில் தான் கோவையை நோக்கி வருவோம். அப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய மாதிரி எஃப்எம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நகரப் பேருந்து என்றாலும் நாங்கள் வந்து சின்ன ரேடியோவை வைத்து கொண்டு நிகழ்ச்சிகளை கேட்டு வருவோம். அப்படி கோவை வானொலியோடு அறிமுகமானவன் நான். அப்பொழுது நான் கல்லூரி மாணவனாக இருந்தேன். கோவை வானொலி முதல் இந்த ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால் டாடா பாட்டில் அந்த நிகழ்ச்சி இருந்தது. அப்போ எனக்கு அறிமுகமாகிற போது கோ செல்வம் அவர்கள் தான் நிலை இயக்குநராக இருந்தாங்க. இந்த நிகழ்வில் வந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்போம். அதுவும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால எங்களுடைய தந்தையாரோடு அந்த ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை கேட்டு சிறப்பாக இருக்கும். அப்புறம் மாவட்ட செய்திகள் வரும். ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் செய்திகள் வரும்போது அந்த மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்பொழுது 18 மாவட்டங்கள் தான் இருந்தது. ஆக ஏறும் ஊறும் நிகழ்ச்சியும் இந்த மாதிரி விவசாய நிகழ்ச்சிகளும் அப்புறம் திரை இசையும் விரும்பி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஆல் இண்டியா ரேடியோவுக்கு 1982 பாரதி நூற்றாண்டு, பாரதி நூற்றாண்டை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது. குறிப்பாக இளைய பாரதம் அப்பொழுதெல்லாம் ஒன்றுதான் வரும். இளைய பாரதம் வந்து 2 நாள் கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி இருந்தது. இளைய பாரதத்தில் பலமுறை நானும் வந்து பேசியிருக்கிறேன். இளைய பாரதத்தை கேட்டிருக்கிறேன். இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய மகாகவி பாரதி

0: நூற்றாண்டு 1982. அதை ஒட்டி கோவை வானொலி கல்லூரிகள் தோறும் பள்ளிகள் தோறும் மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேச்சு போட்டி, கவிதை போட்டி, விவாத அரங்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அதிலிருந்து நான் வானொலியோடு இணைந்து பயணப்படுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
1: முதன் முதலாக வானொலியில் பேசிய அனுபவம் குறித்து.
0: வானொலியில கவியருவி என்ற ஒரு நிகழ்வு இருந்தது. அப்பொழுது நிகழ்ச்சி அமைப்பாளராக பின்னாளில் இயக்குநரான ஜே கமலநாதன் அவர்கள் இருந்தார்கள். அவர்தான் என்னை அழைத்து வந்து கவியருவியில் கவிதை வாசிக்கிற வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த கவியருவி எனக்கு முதல் முதலில் ஒரு கன்னி முயற்சியாக இருந்தாலும் பல நிகழ்ச்சிகள் அது எடுத்து போகிறது. அந்த நிகழ்ச்சியில் நான் வாசித்த கவிதை எப்பொழுதும் என் மனதிலே இருக்கக்கூடிய கவிதை. அது என்ன என்று கேட்டால், சுதந்திரத்தை பற்றி அப்பொழுதெல்லாம் பேசுவார்கள். இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம். இது வந்து 1982 முன்னால் எழுதப்பட்ட கவிதை. கோவையிலிருந்து வந்த வானம்பாடி என்ற இதழில் அரங்கநாதர் என்பவர் எழுதிய கவிதையாக நான் பின்னாளில் அறிவேன். அந்த கவிதை எங்களுடைய தமிழாசிரியர் சொன்னார். ஆனால் அந்த கவிதைக்கு மறுப்பாக நான் ஒரு கவிதை எழுதி அதை ஆல் இண்டியா ரேடியோவில் என் கவிதையோடு சேர்த்து அதை கொடுத்தேன். அது என்ன கவிதை என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதை மறுத்து. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் வெடியும். சிலருக்கு 8 மணிக்கு வெடியும், சிலருக்கு 7 மணிக்கு வெடியும், சிலருக்கு 5 மணிக்கு வெடியும். அதற்கு மறுப்பாக ஒரு கவிதையை கொடுத்தேன். என்ன என்று கேட்டால், இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடிந்து வெகு நேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும். எழுகை இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை, உன் விழியில் உள்ளதடா என்ற அந்த கவிதை பிரபலமாக போனது. அதுல வந்து நேயர் கடிதங்கள் வந்து நிறைய அந்த கவிதைகளை பாராட்டி வந்தது இன்னும் என்னுடைய நெஞ்சில் பசுமையாகவே இருக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர்ல வெற்றி மாலை என்ற நிகழ்ச்சி பல நேயர்களால் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில 50% மேலாக உங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அந்த நிகழ்வு எப்படி நடந்தது?
0: அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி வந்து அப்பொழுது இயக்குநராக இருந்த கமலநாதன் சார் தான் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு போய் சேர்த்தோணும் அப்படின்னு நாங்கள் ஒரு 2-3 டைம் உட்கார்ந்து கலந்தாய்வு செஞ்சதில், திங்கட்கிழமை காலையில் இருந்த வாரத்தினுடைய முதல் நாள் அவர்கள் உற்சாகமாக வேலைக்கு செல்ல வேண்டும், வாசிக்க செல்ல வேண்டும், படிக்க செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நாளினுடைய துவக்கத்தில் உற்சாகமாக இருந்தால் அந்த வாரம் முழுக்கும் இருப்பாங்கிறதுக்காக இந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி நடந்தது. வெற்றி மாலை நிகழ்ச்சி 100 வாரம் போனவரை கூட கோவையில் வந்து பல இடங்களில் பாராட்டு நடத்துகிறோம். வெற்றி மாலையோட இணையாத நேயர்களே இல்லை என்று சொல்வதற்கு அந்த வெற்றி மாலை நிகழ்ச்சி எல்லாருக்கும் சென்றது. அதில் பல நாள் நானே நிகழ்ச்சி வடிவமைப்பு தொகுத்து வழங்குகிற வாய்ப்பை கொடுத்தார்கள். இளைஞர்கள்கிட்ட அளவறியாத ஆற்றல் இருக்கிறது. தீக்குச்சியின் தலையில் நெருப்பு இருக்கிறது, அதை தலைக்கு வைத்து படுத்தாலும் தீப்பிடிச்சு எரியாது. லேசர் தட்டினா அது தீப்பிடித்து எறிவதைப் போல இந்த நிகழ்ச்சி எத்தனையோ இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு வெற்றி மாலை காரணமாக இருந்தது என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
1: நிச்சயமா இந்த நிகழ்ச்சி தவிர வானொலியில் நீங்கள் ரசித்த வேறு நிகழ்ச்சிகள்?
0: வானொலியில இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமாக நான் சொல்ல வேண்டும். வானொலியில ஆகாசவாணி ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மாளனம் என்பதை நடத்தும். அது நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அது உருவாகினாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் வரக்கூடிய சிறந்த கவிதைகளை தேர்வு செய்து அந்த கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆண்டுதோறும் சர்வபாஷா கவி சம்மேளனம் என்பது நடக்கும். அப்பொழுது நான் எழுதிய ஒரு கவிதை 2002 சர்வபாஷா கவி சம்மேளனத்திற்கு தேர்வானது. அந்த கவிதையினுடைய பயணமே பெரிய பயணம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனை புரொடெக்ட் அன்பான் சைல்டு என்ற ஒரு புரோகிராம் நடத்தினது. அதில் அதனுடைய தலைவர் பக்தவச்சலம் வந்து என்னை கலந்து கொள்ள சொன்னார். கருவிலேயே பெண் குழந்தைகள் சிதைக்கப்படுவதாகவும் பிறந்த பிறகு அவர்கள் அழிக்கப்படுவதாகவும் வந்தது. அதனால் அவங்க எடுத்தாங்க. அதில் வந்து கோயம்புத்தூரில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதில் வந்து நான் ஒரு கவிதை வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது நிலை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்கே அந்த கவிதையை ரெக்கார்ட் பண்ணாங்க. கருவிலேயே சிதைக்கப்படுகிற பெண் சிசுவுக்காக நான் வாங்கிய வக்காலத்து அந்த கவிதை. அந்த கவிதை எப்படி செல்கிறது என்று கேட்டால், இதயம் உள்ளோருக்கு ஒரு இதயத்தின் கேள்வி, உணர்வுகளை பின்னி பின்னி உடல் தெரியில் ஒரு உயிராடை நெய்தாய், அது பாலாடை போல பக்குவப்படும் முன் கருவறையை கல்லறையாக்க துணிந்தாய், உன் பட்டு இதயம் பட்டு போய்விட்டதா என்று அந்த கவிதை நீளமாக செல்லக்கூடிய கவிதை. அந்த கவிதையை இந்த சர்வ பாஷா கவி சம்மேளன் தேர்வுக்கு அனுப்புனாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 16 கேப்டிவ் ஸ்டேஷன்லேருந்து சிறந்த 3 கவிதைகளை தேர்ந்தெடுத்து சென்னையில் இருக்கு, அதில் எல்லாம் ரெஸ்பெக்டிவ் ஃபைனலுக்கு போய் 3 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 3 கவிதைகளும் இந்தி, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் போய் மொழியாக்கம் செய்யப்பட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபைனல் போய் செலக்ட் பண்ணி இவ்வளோ வேற தாண்டி வந்த கவிதை தான் கருவறை ஓலங்கள்.

0: அப்பொழுது வந்து மத்திய பிரதேசத்துடைய போபாலில் தான் இந்த சர்வ பாஷா கவி சம்மேளனம் நடந்தது. அங்கே தமிழ் கவிதையின் சார்பாக நான் சென்றிருந்தேன். அங்கே இந்த கருவறை ஓலங்கள் என்ற கவிதை முதல்ல தமிழ் மொழியில் படிக்கணும், மூல்கவி. அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டட் கவிதை படிப்பாங்க. நான் படித்ததையுமே ஒருத்தர் இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்த பிறகு அரங்கு முழுக்க கைதட்டல் கைதட்டல் கைதட்டல். அடுத்த நாள் எல்லா பத்திரிகைகளையும் கருவறை ஓலங்களை பற்றி தான் பேசப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வகையில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த ஒரு கவிஞனை அல்லது ஒரு மாணவனை இந்தியாவினுடைய தேசிய கவிதையாக மாற்றியது நம்முடைய வானொலி தான். என்னை மட்டுமல்ல, என்னோடு படித்த எத்தனையோ நண்பர்கள் தோழர்களையும் வானொலி அவர்களுடைய படைப்பாளிகளாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக மாற்றியது நம்முடைய வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய முழுக்க அந்தந்த மொழிகளிலிருந்து வந்த கவிஞர்கள் எல்லாம் சந்திக்கிற பொழுது வானொலியோடு அவர்கள் எப்படி இணைந்து வளர்ந்தார்கள் என்பதை நினைத்து நாங்கள் எல்லாம் பெருமை அடைந்தோம்.
1: வானொலியை பற்றி எப்பொழுது கேட்டாலும் நான் வானொலி வளர்த்த குழந்தை என்று நீங்கள் சொல்வதுண்டு. ஏன் இந்த உணர்வு?
0: ஏன்னா நான் வந்து ஒரு அறியாத பாலகனாக இருக்கிற பொழுது படிப்படியாக என்னுடைய சிந்தனையை பட்டதீட்டி நான் கவியரங்கங்களை கலந்து கொள்வது, நிறைய வானொலியில் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், விவாத அரங்கங்கள்லாம் வானொலி மூலமாக செய்தேன். அப்புறம் கருவறை ஓலங்கள் என்ற கவிதை மூலமாக வெளியில் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் பொங்கலுக்கெல்லாம் வந்து கவிதை களம் என்ற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினோம். அது வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி அது தூர்தர்ஷன்லையும் ஒளிபரப்பாச்சு. அதனால் ஒவ்வொரு நாளும் வளர்ந்ததுனால என்னை செம்மைப்படுத்தி இலக்கியத்தின் சிகரம் நோக்கி நான் செல்வதற்கு வானொலி வாய்ப்பாக இருந்ததுனால நான் வானொலி வளர்த்த பிள்ளை என்று சொல்வதில் நான் எப்பொழுதும் பெருமையாகத்தான் இருப்பேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. வானொலிக்கு 90 வயது என்பது குறித்து உங்களுடைய கருத்து.
0: வானொலி 90 என்று இந்த நிகழ்வு இந்திய முழுக்கவும் கொண்டாடி வருகிறது. வானொலி ஆரம்பித்து 90 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நான் உங்களோடு சந்திக்கிறேன். வானொலி என்பது எல்லாருடைய இதயங்களையும் தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுடைய மனதை, வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தியது என்பதை சிந்திக்கும் பொழுது, நானே ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது, கல்லூரி மாணவனாக இருந்த 1982 இதுவரை வானொலியோடு இணைந்து வளர்ந்து முன்னேறி நான் பயணப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை, குறிப்பாக படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவதில் வானொலி சிறந்து விளங்குகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் அவனுடைய சிந்தனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுடைய சிந்தனையை கவனியுங்கள், ஏனென்றால் அது செயலாக மாறுகிறது. உங்களுடைய செயலை கவனியுங்கள், ஏனென்றால் அது பழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய பழக்கத்தை கவனியுங்கள், ஏனென்றால் அது வழக்கமாக மாறுகிறது. உங்களுடைய வழக்கம் வாழ்க்கையாக வேண்டுமென்றால் சிந்தனை செம்மையடைய வேண்டும். சிந்தனை செம்மையடைய வேண்டுமென்றால் சிந்தனையை செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய மனதிலே செல்ல வேண்டும். ஆக வானொலியை பொறுத்தவரையில், அந்த அகில இந்திய வானொலி விருப்பு வெறுப்பற்ற நிலையில், எந்த பாரபட்சமும் பாகுபாடும் இல்லாமல், நல்ல கருத்துக்களை இளைய பாரதம் மூலமாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் மனதில் அந்த கருத்து விதைகள் தூவப்பட்டதின் விளைவாக தெளிவடைந்தது. வாழ்க்கையை தெளிவாக நடத்துவதற்கு ஒரு வாழும் கலையை நல்ல முறையில் மாணவருடைய மனதிலே வானொலி செலுத்தி வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ கிராமப்புறங்கள், ஏன்னா ஒரு டெலிவிஷன் பார்க்கணும்னா நம்ம நேரத்தை வந்து வீணடிச்சுட்டு அது முன்னால் உட்காரணும். வானொலி கேட்பது என்பது நீங்கள் வாகனத்தில் போயிட்டு அதை கேட்கலாம், விவசாய வேலை செஞ்சுட்டு கேட்கலாம், இன்னும் வந்து நம்முடைய எஃப்எம் இருக்குது, வானொலி எஃப்எம். அப்போ வந்து எங்கெங்கேயோ இருக்கக்கூடியவங்கள்லாம் வானொலி கேட்டலாம். வானொலி என்பது எல்லாருடைய இதயமும் வானொலியினுடைய இசையாகத்தான் போகிறது. மாலை நேர நிகழ்ச்சியாகட்டும், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, குறிப்பாக தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சி என்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 360 கவர் பண்ணக்கூடியது தான் நம்முடைய ஆகாசவாணி. ஆகவே எல்லா இல்லங்களிலும் இதயங்களிலும் நுழைந்திருக்கக்கூடிய ஆகாசவாணி 90 கடந்து 100 நோக்கி 1000 ஆண்டுகள் இந்த ஒளிபரப்பு சேவையை செய்து வர வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து இதயங்கள் சார்பாக நான் என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன்.
1: வானொலியே என் சுவாசம் என்பது போல உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் நீண்ட நாள் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும், என்னை போல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வருகிற வானொலிக்கு என் தலையான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
1: அண்ணே, என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
2: வந்துடுறோமா.
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
2: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
2: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
1: எரிபொருள் சிக்கனம்
2: என்றென்றும் முக்கியம்.
3: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: நேரம் 7:15 தொடர்வது செய்திகள்.
5: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள IIT வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு

0: தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சவுத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சவுத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலியக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ

கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆர்யாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும் அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும் ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ராமேஸ்வரத்துக்கு எப்பயும் போல கோயிலுக்கு போற மாதிரி அந்த கடல குளிச்சு போனா நிறைய அது ஒரு சுற்றுலா.
1: நேரம் 7:30. நேயர்கள் கேட்க இருப்பது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள தம்பி ஆனந்த் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். தலையை நமது உடம்பின் மிக முக்கியமான உறுப்பு எனலாம். ஏன்னா அதுலதான் மூளை இருக்கு. கண் வாய் காதெல்லாம் அதன் அங்கம். தலையில் அடிபடக்கூடாது, மிக மிக பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்காகத்தான் 2 சக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் ஹெல்மெட் அணியணும்னு காவல்துறையினர் வலியுறுத்துறாங்க. தலைக்கவசம் உயிர் கவசம்ங்கிறாங்க. வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. வாகனம் ஓட்டாதவர்கள் என்னத்தை போட்டுக்கிறது? தொப்பி போட்டுக்கலாம். கேப்னு சொல்லுவோம், ஹேட்னு அழைக்கப்படுது.
3: இப்போலாம் 2 சக்கர வாகனத்துல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும்னு போலீசார் வலியுறுத்துறாங்க.
4: ஐரோப்பாவில ஜான் கேத்தரிங்டன் என்பவர் கிபி 1797 டாப் ஹேட் எனப்படும் வட்ட வடிவ தொப்பியை அணிந்து தெருவுல நடமாடி பொதுமக்களை பயமுறுத்தியதாக அவரை கைது பண்ணினாங்களாம். அபராதமும் விதிக்கப்பட்டதான்.
3: சைதாப்பேட்டை ஆனந்த்,
4: நீங்க ஒரு விவசாயி, வயல் வரப்புல சுத்தி வரும்போது தலையில ஒரு தொப்பிய போட்டுக்குங்க. பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், தலைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். ராணுவம் காவல்துறை அப்புறம் உள்நாட்டு பாதுகாப்பில் வேலை செய்வோர் எல்லாம் கட்டாயம் தொப்பி போட்டுக்கிறாங்க. மருத்துவத்துறையிலும் பாதுகாப்பு கவசமா உதவுது தொப்பி. வெளிநாட்டினர் வாழ்வில் தொப்பி ஓர் அங்கம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொப்பி பயன்பாட்டில் இருக்கு. பிரான்ஸ் நாட்டில் ஃபெரட் என்ற ரக தொப்பி பிரபலம். பிறந்தநாள் விழாவில் அணியும் கூம்பு வடிவ தொப்பியும் பிரான்ஸ்ல தான் தோன்றியது. ஸ்காட்லாந்துல பால்மோரல் என்ற வட்ட வடிவமான தொப்பியை அணிகின்றனர். மேஜிக் மாயாஜாலம் செய்பவர் அணியும் மேஜிக் தொப்பி ஃபீவர் ஹேட் என்று அழைக்கப்படுது. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களும் இந்த வகை தொப்பியைத்தான் போட்டுக்கிட்டு இருந்தாராம். அமெரிக்காவில் பிரபலமாக இருக்கும் டெர்பி வகை தொப்பி கோமாளியின் அடையாளமா இருக்கு. அப்புறம் குதிரை மேய்ப்பவர் போட்டுக்கொள்ளும் தொப்பி கௌபாய் தொப்பி. ஆசிய நாடுகளில் பனை தென்னை ஓலை மற்றும் இலைகளில் தயாரித்த தொப்பியை போட்டுக்கிறாங்க. ஆண்கள் அணியும் தொப்பியை விநியோகிப்பவர் ஹேட்டர்ஸ் என்றும் பெண்களுக்கான தொப்பியை கொடுப்பவரை மில்லினர்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். பேஸ்பால் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளின் நடுவர்கள் கட்டாயம் தொப்பியோட தான் வருவாங்க. கைத்தொழிலா இருந்த தொப்பி தயாரிப்பு 19ஆம் நூற்றாண்டிலிருந்து தொழிற்சாலைகளில் உற்பத்தியாக ஆரம்பிச்சது. உலகின் முதல் தொப்பி தொழிற்சாலை அமெரிக்கா டான்பர் நகர்

0: 1851 துவங்கப்பட்டது. தொப்பியின் பரிணாம வளர்ச்சி தான் முகக்கவசம்.
1: தம்பி ஆனந்த்,
0: நீங்க முழுக்க முழு நேர விவசாயி, ஒரு காலத்துல ஏன் இப்பவும் பயிர் பாதுகாப்புக்கு விஷமருந்து தெளிப்பவர்கள், அதற்கான பிரத்யேகமான உடல் ஆடைய அணிந்து கொண்டுதான் தெளிக்கணும், முகத்துக்கும் கவசம் அணிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்தது. இப்ப விவசாயிகள் அதை சரியா பயன்படுத்துறது இல்ல. உங்களுக்கு இது தேவைப்படாது, ஏன்னா நீங்க எவ்வித ரசாயனங்களையும் உங்க தோட்டத்துல பயன்படுத்துறது இல்ல. ஆனா இன்றைய காலகட்டம், இயற்கை நம்ம எல்லோரையும் முகக்கவசம் போடுங்க, ஒண்ணு இல்ல ரெண்டு போட்டுக்கங்கன்னு வலியுறுத்துது. ஃபேஸ் ஷீல்டு போட சொல்றாங்க. எப்படிலாம் நம்மளை பாதுகாத்த இயற்கை சூழல் இன்னைக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருக்கு பாத்தீங்களா? காரணம், நாம எல்லாரும் அந்த அளவுக்கு இயற்கைய சோதனை செய்ததன் விளைவு இப்படிலாம் அனுபவிக்கிறோம். உங்களை மாதிரி இயற்கை விவசாயிகளை பார்த்தாவது நாங்கள்லாம் எங்களது வாழ்க்கை முறைய மாத்திக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: Yes, who is it?
4: Don.
3: Don. Don.
5: 102 புலி 3 பாட்டுக்கு இந்த
3: Don. Don. Don. Don. Don.
6: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. 7:35 ஆயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சி பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில உங்களுக்காக முதல் பாடல் இதோ காத்து கொண்டிருக்கிறது. வைரமுத்து வரிகளில் AR ரஹ்மான் இசையில் பாடல். திருடா திருடா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: பெரியதோ
1: வைரங்கள் தானே வளமான தோளுக்கு
2: அங்க செருப்பு தானே கழிவாழ காலுக்கு
1: அவனங்கள் தானே பால் போதும் பல்லுக்கு

7:42 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழகம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டும் பயணமும் நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக. வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

ஓகே, பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. எஸ், ஏஆர் ரஹ்மான் இசையில் தான், வைரமுத்து வரிகளில் தான், பாம்பே திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

ஓகே, நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். பாட்டும் பயணம் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு உங்கள் பரமேஸ்வரி புனியவேல் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக உங்களுக்காக சண்டைக்கோழி திரைப்படத்திலேருந்து காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள்.

0: நேரம் 7:55 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன்.
1: இந்த உலகத்தில் கருணை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் கருணை காட்டிகிட்டு இருக்க முடியாது. அப்படி காட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம பாட ஆபத்து. ஒரு பெரியவர் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். இருட்டி போச்சு. ஒரு அடர்ந்த காட்டு வழியாக தலையில் மூட்டையோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். புதர் மறைவில் இருந்த புலி ஒன்று இவரை பார்த்துட்டுது. உடனே இவர் மேலே பாயறதுக்காக ஓடி வந்தது. பெரியவர் பார்த்தார். என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்பக்கமாக நின்று மறைஞ்சிக்கிட்டார். அந்த புலி ஓடி போய் அந்த மரத்துக்கு முன்பக்கமாக போய் நின்றுக்கிட்டுது. அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் புலி, நடுவில் மரம். புலி நிமிர்ந்து நின்று முன்னங்கால் ரெண்டையும் மரத்துக்கு ரெண்டு பக்கமாக நீட்டுச்சு. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த பெரியவர் அந்த ரெண்டு முன்னங்காலையும் ரெண்டு கையால் கப்புன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். நடுவில் மரம், புலியும் அந்த பெரியவரும் மரத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க, அக்கா அக்கா தம்பி சுற்றுறது மாதிரி. பெரியவர் பிடிச்ச புடியை விடலை. விட்டுவிட்டால் புலிக்கிட்ட வந்துடுமே. நல்ல வேலை மரம் நடுவில் இருக்குது. அதனால் விடாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது, ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு ஆள் வந்தான். அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. இனிமேல் எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டுது அவருக்கு. தப்பாருப்பா, சீக்கிரம் இங்கே வாயேன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கூப்பிட்டார். அவன் கிட்ட வந்தான். இதை பாருப்பா, இந்த புலியை உன்னுடைய துப்பாக்கியால் சுட்டுப்பிடு அப்படின்னார். அந்த ஆள் ஜீவகாருண்யம் பேச ஆரம்பிச்சிட்டான். பெரியவரே, புலியும் ஒரு உயிர், நீயும் ஒரு உயிர், ஜீவனுக்கு வந்து கருணை காட்டுறவண்ணா, அதனால் நான் வந்து புலியை சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படி இல்லைப்பா, இது ஒரு மிருகம், ஆனால் நான் ஒரு மனுஷன். இது பல பேரை கொல்லக்கூடிய பிராணி. நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷன். என்னை நம்பி வீட்டில் மனைவி மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த விலங்கை வந்து நீ கொன்னுடு. ஆறறிவு படைத்த மனுஷனும் ஐந்தறிவு படைத்த மிருகமும் ஒன்றா? எது உயர்வு எது தாழ்வுன்னு பகுத்தறிவுனால் பார்க்க வேண்டாமா? ஆபத்து வேளையில் எனக்கு நீ உதவி செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னாராம் பெரியவர். அதெல்லாம் முடியாதுங்க, நான் எப்பவும் அறநெறியை விட்டு விலக மாட்டேன். புலிக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை உண்டு, அதனால் ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டான் அந்த ஆள். பெரியவர் யோசனை பண்ணார். சரி, நீ புலியை கொல்ல வேணாம், எனக்கு ஒரு உதவியாவது செய் அப்படின்னார். அது வேணும்னா செய்கிறேன்னா. என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, அதனால் கொஞ்ச நேரம் இந்த புலியோட காலை எனக்கு பதிலாக பிடிச்சிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், துப்பாக்கியை கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சரி, அது மாதிரி வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அதே மாதிரி புலியை பிடிச்சிக்கிட்டான். அந்த பெரியவர் போயிட்டு வந்தார். வந்தவர் மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுது. என்னங்க இது, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, இது நியாயமானு கேட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் பரிதாபமாக கெஞ்ச ஆரம்பித்தான். ஐயா, எங்கள் வீட்டில் மனைவி மக்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு புலம்புனான். அது மட்டும் இல்லை, இந்த துப்பாக்கியை எடுத்து புலியை சுட்டுடுங்க பெரியவரே அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டான். பெரியவர் பார்த்தார். இப்போ தான் உனக்கு நியாயம் எதுங்கிறது புரிஞ்சிருக்குது, ஆனால் எனக்கு சுட தெரியாது, அதனால் நான் வந்து புலியோட கையை, அதாவது முன்னங்கால பிடிச்சிக்கிறேன், நீ புலி

0: விடு அப்படின்னார். உடனே அந்த பெரியவர் மூட்டையை கீழே வச்சுட்டு புளியை பிடிச்சிக்கிட்டார். அந்த ஆள் அந்த மிருகத்தை சுடுறதுக்காக சுட்டானா, அந்த சத்தத்தில் இதுவும் தப்பிச்சு போயிட்டு தான் புளியும். நல்ல வேளை நம்ம பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிட்டு வந்தாங்களாம். அதாவது அறிவுள்ள கருணைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கதை சொல்கிறது உண்டு. நம்ம ஆட்கள்லாம் வந்து கருணை காட்டுறதுல எத்தனையோ ரகம் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு ஆள் வந்து குளத்தில் விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது, தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு ஆள் அதை பார்த்து இறக்கப்பட்டார். உடனே தண்ணியில் குதித்து அவரை கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டார். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களோட ஜீவகாருண்யத்தை பாராட்டி ஒரு 50 காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட 1 ரூபா நோட்டாக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அப்படின்னா இன்னொரு தடவை இந்த குளத்தில் விழுந்துருங்க, காப்பாற்றுறேன், 1 ரூபாயாக கொடுத்துருங்க அப்படின்ட்டுருக்கான். இந்த கருணையை வந்து எந்த ரகத்தில் சேர்க்க முடியும்?
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கையையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புழல் சிறையில் சிறை கைதிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்கு தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல்மில் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை

வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் ஸ்மித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேகாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா சிபோமிக் பட்டம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நீ கூறினால் காலம் பொன்னானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுற டைம் தவிர்த்து நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் அப்படின்னு கிடைக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அதிகமாக நீங்கள் எதில் செலவிடுறீங்க டைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய அதிகமான நேரத்தை, அதாவது ஓய்வு நேரங்களில், அதாவது நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது எந்த விஷயத்துக்காக நீங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 அப்படிங்க ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்கள். 2952-08-53, 2838-9873. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியா நடுவில் ஆக்சுவலி ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணியிருந்தேன். நான் டைம் செட் பண்ணிலாம் வந்து 1 hour தான் 1 day யூஸ் பண்ணணும் அப்படிங்களா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ அதை மறுபடியும் அப்படியே லைட்டாக அதை உடச்சி அந்த 1 hour அப்படியே இக்னோருன்னு கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக நேரத்தை செலவிடுறதா எனக்கே தெரியுது. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மறுபடியும் அகெயின் இது பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் நிறைய இந்த வெப் சீரீஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய வந்து லேட் நைட்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அதையும் வந்து ரொம்ப அதிகமாகவே கம்மி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த 2 விஷயத்துக்காக தான் என்னுடைய நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஓமை கடவுளே படத்துலேருந்து வரப்போகுது, சித் ஸ்ரீராம் குரலில். விவிதாஸ்

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா.
2: 8:13 ஆயிட்டிருக்கு. நீ குருநா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நமக்கே தெரியாது. எதுக்காக நம்ம நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு செகண்ட் நின்று யோசிச்சா மட்டும்தான், அட ஆமால நம்ம வர வர ஏன் இதுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதை தவிர்த்து நமக்கு ப்ரொடக்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்கே செய்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோமே ஏன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்க தோணும். ஸோ அதனால் உங்கள் டைம் அப்படியே லைட்டாக பாஸ் பண்ணி நின்று நீங்கள் எதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்கள். 2952

0: 2 8 5 3 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை 2 8 3 8 9 8 7 1 இந்த ரெண்டு எண்ணில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். காலையிலேருந்து வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்புகளை கொடுக்கலாம், வழிவிடலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம். சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க, ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க பாப்போம். யார் எங்க இருந்து?
1: கார்த்திக் பேசுமாம்லாம்.
0: கார்த்திக், அதாவது இப்பதான் சொல்லி முடிச்சேன், வேற நிகழ்ச்சியில பேசினா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு. இப்பதான் நான் பேசின நிகழ்ச்சியிலேயே பேசுறீங்க, திரும்ப வந்துட்டீங்க. சரி, எனிவே சொல்லுங்க.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பீச் போகணும், ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் போல பீச்சு போறோமா?
0: இப்ப அதிகமா பீச்சுக்கு தான் டைம் ஸ்பென்ட் பண்றீங்களா? பீச்சுக்கு போறதுக்கு தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓ, அதிகமா போறீங்க, வெரி குட், ஆக்சுவலா நல்ல விஷயம் தான். நன்றி, வணக்கம். லைனில் இருந்தாங்க, என்னன்னு தெரியல. ஓய், ஸோ நிகேஷில் அடுத்ததாக நம்ம வீட்டு பிள்ளை படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கூடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: 8:20 மாகப்போகுது. 102.3 பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க அதிகமா எந்த விஷயத்துக்காக நேரத்தை வந்து செலவிடுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேம், நான் சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
2: சாந்தி சொல்லுங்க, எந்த விஷயத்துக்காக அதிகமா டைம் ஸ்பென்ட்
3: பண்ணுங்க? இது வந்து மே மந்த், சோ ஸ்டூடண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே இது வந்து ரிலாக்ஸேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே ரொம்ப கத்துக்க மாட்டாங்க. ஃப்ரீயா அவங்க வெக்கேஷன் போவாங்க, ஃப்ரீயா அவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நானும் எதுவும் கத்துக்கல, ரிலாக்ஸேஷன் தான் சும்மா விட்டுக்க
2: நன்றி. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து சொல்லுங்க? கலா
4: வேலை
2: கிடைச்சா வேலைக்கு பாடல் வரப்போகுது.

0: காணொலி காட்சிகள்லாம் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போனோம் அப்படின்ட்டு நான் போவேன். நீங்க சொல்ற மாதிரிதான் எனக்கும் பயங்கரமா அதுக்குள்ள போய் ரிசர்ச் மாதிரி எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். எப்படிதான் டைம் போகுது அப்படின்ட்டு தெரியல. பட் முன்னாடி வந்து நான் அந்த வாட்ஸ்அப்ல நிறைய சேட் பண்ணிட்டு இருந்தேன் மேம். நானே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் ஜாஸ்தி ஆகுதுன்னு நானே என்னுடைய சேட் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன்.
1: முன்னாடி
0: வந்து 1 மணி நேரம் பாத்துட்டு இருந்து 45 minutes அப்படிங்கறது குறைச்சிருக்கேன். இன்னும் 30 minutes அப்படிங்கறது தான் என்னுடைய டார்கெட். பட் மொத்தத்துல பார்க்கும் பொழுது நான் வந்து அந்த நிறைய காணொலி காட்சிகள் பாக்குறதுக்கு சோசியல் மீடியா.
1: ஓகே, சோ இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதையும் வந்து கிராஜுவலா வந்து குறைக்க பாருங்க. ஓகே,
0: ஒரு ஆப் ஏற்கனவே முடிச்சிட்டேன், இன்னும் இந்த ஆப்ப கொஞ்சம் கம்மி பண்ண போறேன்.
1: ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், நான் புதுநேயர்.
1: புதுநேயர் யா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் திருவள்ளூர் மாவட்டம் கூவம் கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: உங்க பேரு சார்?
2: மேடம் நான் அடிமா செல்லு தான் பார்த்து படம் பார்த்து இருப்பேன், அதான் என்னுடைய ஆர்டர்.
1: ஓகே, உங்க பேர் சொல்லலையே நீங்க?
2: கிருஷ்ணன்.
1: ஓகே ஓகே ஓகே, டன் டன் சார். சோ செல்போன் தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: குறைக்கலாமா? குறைச்சிடலாமா கொஞ்சம் கொஞ்சமா?
2: விடாமுயற்சி
1: விஸ்வரூப வெற்றி. இன்னைக்கு புடிச்சிட்டீங்க பாருங்க
2: லைன.
1: நன்றி நன்றி நன்றி. தாராள பிரபு படத்துல இருந்து பாடல் கேக்கு பாருங்க. பி வித் அஸ் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்க, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா?
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
3: எட்டு மணி 8:32 ஆயிட்டு இருக்கு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து இந்த கால் பேசுறது அப்படிங்கிறதுக்கு அதிகமாக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னே தெரியாது, இவங்களுக்கு பண்ணுவாங்க அவங்களுக்கு பண்ணுவாங்க அப்படியே அவர்ஸ் அண்ட் அவர்ஸ்லாம் பேசுவாங்க. எனக்கே சில டைம்லாம் சில பேர் பார்க்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி எப்படி உங்களால் சாத்தி எப்படி இவ்வளோ நேரம் காலில் பேசிக்கிட்டே இருக்க முடியுது அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது வந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது, ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, இல்லை சமையல் கற்றுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட செய்வாங்க. பட் எனிவே, நீங்கள் அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு விஷயத்துக்காக சமீப காலத்தில் நேரத்தை அதிகமாக செலவிடுறீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம், யார் இங்க இருந்து?
4: கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல பேசுறேம்மா. இரவு வணக்கம்மா.
3: இரவு வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நான் என்னுடைய வேலை வந்து கவிதை, பெரும்பாலான நேரம் எனக்கு வந்து கவிதை எழுதுதல், கவியரங்கங்களில் போயிட்டு பங்கு பெறுதல், ராஜ் டிவி, அப்புறம் பொதிகை எஃப்எம் ரெயின்.
3: ஓகே ஓகே சார், நீங்க இப்ப அதிகமா எதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றீங்க?
4: கடைசி அதுக்காக என்ன பண்ணா, குளத்தூர்ல திருவிக்கா பயிலரங்கம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய்

0: அவங்க பேசலாம் நிகழ்ச்சியில போய் பேசினே இருப்பேன்.
1: நேயர்கள்
2: யார் கால் பண்ணாலும் சரி, தயவு கூர்ந்து உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க. ஏன்னா நீங்க பேசுறது நீங்களே கேட்டீங்கன்னா ரேடியோல கேட்க முடியாது.
1: லைன் எடுத்து கவனிக்கல. வேற ஒண்ணு.
2: ஓகே ஓகே சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன்.
2: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், எந்த விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க?
1: எனக்கு ரொம்ப அதிகமா காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிறது உங்க ரேடியோ தான். என்னுடைய மளிகை கடை, நான் வேற எதுவுமே இல்லை மேடம்.
2: ஓகே, சோ ரேடியோல ரேடியோ கேட்கறதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க?
1: ஆமா ஆமா, வேற எங்க வீட்டுல டிவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் சாப்பிடும்போது நாங்க நைட்ல ஒரு 10:30 சாப்பிடுவோம் எங்க பிள்ளைங்க எல்லாமே. அப்ப கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரம் அந்த இது லேப்டாப்ல படம் பார்ப்போம், அவ்வளவு. அதோட சரி,
2: வேற சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. 8:35

0: ஏமா உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட உங்களை தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அதை குப்பை தொட்டியில் எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லம்மா?
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுற.
4: அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறான். அவ முன்னால நிக்கிறான்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழியை வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: வெல்கம் பேக். நீ கோரினால் எந்த விஷயத்துக்கு நீங்க அளவுக்கு அதிகமா இப்ப நேரத்தை செலவிடுறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தோணுது அப்படிங்கறத கால் பண்ணி சொல்லலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 அப்படிங்க ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில பேசலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேரம் வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். யார் இங்க இருந்த?
4: கோபாலகிருஷ்ணன்
3: அவர்களே, நீங்க அளவுக்கு அதிகமா எதுக்கு இப்ப நீ ரீசன்ட் டேஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க?
4: நாங்க வந்து ரிட்டையர்மெண்ட் மேடம், எனக்கு வந்து அளவுக்கு அதிகமா பாக்குறது எஃப்எம் அதாவது உங்க ஆல் இண்டியா ரேடியோ தான் எனக்கு பாட்டு கேக்குது, கேள்விக்கு பதில் சொல்றது அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
3: ஓகே, சோ அளவுக்கு அதிகமா இப்ப நீங்க ரேடியோ கேக்குறது எங்க கூட ரேடியோல பேசுறது தான் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. நன்றி சார், வணக்கம்.
5: அம்மா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன் ஜெய ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டிமா.
3: சொல்லுங்க சார், நீங்க
5: ஓய்வு நேரத்துல இசை தாம கேப்பேன்.
3: மியூசிக், ஓகே, பாட்டு கேக்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, சூப்பர் சார், தேங்க்யூ. காலா படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. 102.3 பாரதி தமிழ் FM.

0: நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அவங்களோட நேரத்தை அதிகமா எதுக்கு செலவு பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரி, அது வந்து பயனுள்ளதாகவும் இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் லைக் தட் அது டைம் போறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமிங் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ எதுக்காக இருந்தாலும் சரி, பட் நீங்க அளவுக்கு அதிகமா இப்ப எதுக்கு நேரத்தை செலவிடுறீங்க அப்படிங்கறத எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம், கேட்கலாம். ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர், நீங்க எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அதிகமா?
1: அது ஏன் கேக்குறீங்க? 12 மணிக்கு தூங்குனா காலைல 10 மணிக்கு எழுந்துக்கிறேன், வேஸ்டா லேட்டா எழுந்துக்கிறேன்.
0: தூக்கத்துக்கு செலவு பண்றீங்களா? நன்றி சார். வணக்கம். பேசலாம். நிகேஷில் கால் பண்ணி பேசின அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நேரத்தை வந்து நம்மளும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மலாக யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், இல்லை நான் மொபைல் நோண்டுறேன், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தை கொஞ்சம் பார்த்து செலவிடுங்க, ஏன்னா காலம் பொன்னானது. நம்ம திரும்ப மறுபடியும் வந்து டைமை கொண்டு வர முடியாது. டைம் மிஷின்லாம் சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா போனதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா லைஃப் வேஸ்ட் தான். பட் இனிமேல் வர்றதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவுக்கு நிறைய செலவு பண்ணுறீங்க, இல்லை ஃபோன் எடுத்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து நான் கால் பேசிகிட்டே இருக்கேன், இல்லை டிவி பார்த்துட்டே இருக்கேன், இல்லை எதுவுமே வந்து நான் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் ஏதோ ஒன்று செய்யப்போ ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, மாற்றம் ஒன்று தானே மாறாதது. நிகேஷில் ஃபைனல் சாங் இமை காணொடிகள் படத்தில் வந்து விவிதாஸ் மக்களை 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நம்பியாண்டார் நம்பியை பற்றிய கருத்தை கேட்டு மதுராந்தகத்தேவர் வந்தியத்தேவனிடம் வினவ, அதற்கு வந்தியத்தேவன்,
1: ஆ, மிக உயர்ந்த யோகம். சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை செய்வார்கள். மகான்களுடைய பெயருடனே அவருடைய பெயரும் சேர்ந்து இப்பூவலகத்தில் நெடுங்காலம் விளங்கும் என்றான்.
0: வல்லவரையன் ஏதோ குருட்டாம்போக்காக இவ்விதம் கூறினான். ஆனால் மதுராந்தகருடைய மனதிலே அவனுடைய வார்த்தைகள் பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டன.
2: என்னுடைய யோகம் எப்படி என்று சொல் பார்க்கலாம்.
1: அவனுடைய யோகத்தைப் போலவே தங்கள் யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது, ஆனால் இன்னும் மேன்மையானது.
2: அப்பனே, கொஞ்சம் விவரமாக சொல் பார்க்கலாம்.
0: வல்லவரையன் என்ன சொல்வது என்று யோசிக்க அவகாசம் வேண்டினான். ஆகையால்,
1: இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா? விவரமாகச் சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகிர்புகை போடச் சொல்ல வேணும். தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேணும். அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடியே பார்த்துச் சொல்வேன்.
0: மதுராந்தகர் பரபரப்பு அடைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படியும் அகிர்புகை போடும்படியும் கட்டளையிட்டார். தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டு மனைகளும் போடப்பட்டன. மதுராந்தகர் ஒரு மனையில் உட்கார்ந்த பின்னர் அவருக்கெதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான். கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனுடைய வாய் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. பிறகு அவன் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிக் கொண்டு ஆவேசம் வந்தவனைப் போல நடித்தான். வெறியாட்டக்காரனைப் போல அவன் உடல் நடுங்கிற்று. பின்னர் கண்களை அகலத் திறந்தான். எதிரில் இருந்த தீபத்தின் பிழம்பை உற்றுப் பார்க்கலானான். சற்று நேரம் பார்த்துவிட்டு மதுராந்தகத்தேவரை நோக்கி, ஐயா, தங்களைப் பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். தங்களுடைய யோகம் சாதாரண யோகமல்ல. அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜயோகம்.
1: தங்களுடைய யோகத்தைப் பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது, ஆஹா, என்னையே பிரமிக்கச் செய்கிறது என்றான்.
2: அப்படி என்ன காண்கிறாய், சொல் சொல் என்றார் மதுராந்தகர்.
1: ஆஹா, எப்படி சொல்வேன்? சொல்வதற்கு வார்த்தைகள் எனக்கு கிடைக்கவில்லையே. கண்ணு கட்டிய தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். மந்திரிகளும் சாமந்தகர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அப்பால் முடிவில்லாத கடலைப் போல சேனா வீரர்கள் அலைமோதிக்கொண்டு நிற்கிறார்கள். அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒளிவீசி கண்ணை பறிக்கின்றன. தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கோட்டை கொத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் நிற்கின்றார்கள். அவர்கள் எதேதோ கோஷம் போடுகிறார்கள்.
2: சொல் சொல், மக்கள் என்ன கோஷம் போடுகிறார்கள்?
1: இளவரசே, பல்லாயிரம் மக்களின் கோஷமாகையால் நன்றாக கேட்கவில்லை. சோழ குல தோன்றல் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல தோன்றுகிறது.
2: அப்புறம் என்ன?
1: மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வருகிறார்கள். வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். சிறிது நேரம் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது.
2: சரி சரி, கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது, அதை சொல்.
1: அதைத்தான் நானும் இப்போது பார்க்கப் போகிறேன். கூட்டத்தின் மத்தியில் புலிக்கொடி வானளாவி பறக்கிறது. அதற்கு கீழே மீனக்கொடி, விற்கொடி, பனைக்கொடி, சிங்கக்கொடி, ரிஷபக்கொடி, பன்றி

0: கொடி ஆகியவை தாழ்வாக பறக்கின்றன. மயன் மாளிகையை போன்ற சபா மண்டபத்தின் நடுவிலே நவரத்ன கச்சிதமான தங்க சிங்காதனம் போடப்பட்டிருக்கிறது. அருகில் ஒரு பீடத்தில் கோடி சூரிய பிரகாசமான வைர வைடூரியங்கள் பதித்த மணிமகுடம் ஒன்று வைத்திருக்கிறது. சிங்காதனத்துக்கு மேலே தன்மதியின் வெண்ணிலாவையொத்த குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்ற குடை விரிந்து கவிந்திருக்கிறது. தேவகன்னியரை போன்ற பெண்கள் கைகளில் வெண்சாமரங்களை வைத்துக் கொண்டு காத்து கிடக்கிறார்கள். பற்பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த தண்ணீருடன் பொற்குடங்கள் வரிசையாக வைத்திருக்கின்றன. இளவரசே, பட்டாபிஷேகத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகிவிட்டன.
1: யாருக்கு பட்டாபிஷேகம், அதை சொல்லப்பனே
0: என்றார் மதுராந்தகர். இதோ அதுவும் தெரிந்துவிடும். சபா மண்டபத்தின் பிரதான வாசற்கதவு திறக்கிறது. பலவகை கட்டியம் கூறிக்கொண்டு சிலர் உள்ளே வருகிறார்கள். வீர கம்பீர தோற்றமுடைய கிழவர் ஒருவர் வருகிறார். அவருடைய சகோதரர் போல காணப்படும் இன்னொருவர் வருகிறார். அவர்களுக்கு பின்னால் மன்மதனை ஒத்த சுந்தர ரூபமுடைய ராஜகுமாரர் ஒருவர் இதோ வருகிறார்.
1: அது யார், யார்?
0: வந்தியத்தேவன் மதுராந்தகரை மறுமுறை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் தீபத்தை நோக்கினான்.
2: ஐயா, தங்களைப் போலவே அவர் இருக்கிறார்.
3: தங்களைப் போல என்ன, தாங்களேதான். முன்னால் வந்த இருவரும் தங்களை சிம்மாதனத்தை நோக்கி அழைத்துச் செல்லுகிறார்கள். ஜெய விஜயீபவா என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தைப் போல எழுகிறது.
0: தங்கள் மீது 100 கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுகின்றன. இதோ தாங்கள் சிங்காதனத்தை நெருங்கிவிட்டீர்கள்.
1: அடடா, என்ன இது? சகுன தடை போல் யார் குறுக்கே வருகிறது? தலைவிரி கோலமாக ஒரு ஸ்திரீ குறுக்கே வந்து தங்களுக்கும் சிம்மாசனத்துக்கும் நடுவில் நிற்கிறாள்.
0: வேண்டாம் என்று தங்களை தடை செய்கிறாள். தாங்கள் அந்த ஸ்திரீயை தள்ளுகிறீர்கள்.
1: அடடா, இது என்ன? நல்ல சமயத்தில் இப்படி புகை வந்து மூடிக்கொள்ளுகிறது. ஒன்றுமே தெரியவில்லையே. பார், பார், நன்றாக உற்றுப்பார். அப்புறம் என்ன நடக்கிறது?
0: இளவரசே, மன்னிக்க வேண்டும். பெரும் புகையை படலம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விட்டது.
1: பாரப்பனே, பார், அந்த ஸ்திரீ யார் என்றாவது பார். அவளை நீ முன்னும் பார்த்திருக்கிறாயா?
0: இளவரசே, அந்த மாதரசியும் மறைந்து விட்டாள். தாங்களும் மறைந்து விட்டீர்கள். சபை, சிம்மாசனம், கிரீடம் எல்லாம் மறைந்து விட்டன. இந்த அரண்மனையில் மந்திர சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்க வேண்டும்.
1: வேண்டும் என்றே மந்திரம் போட்டு தடுத்து விட்டதாக காண்கிறது. ஐயோ, என் முகமெல்லாம் பற்றி எரிவது போல் தகிக்கிறதே.
0: இவ்விதம் கூறி வந்தியத்தேவன் தன் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்படியே சிறிது நேரம் இருந்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான். மதுராந்தகத்தேவருடைய உடம்பின் நரம்புகளெல்லாம் புடைத்துக் கொண்டிருந்தன. அவருடைய முகத்தில் கோபம் கொதித்துக் கொண்டிருந்தது. கண்கள் எரியும் தணல்களைப் போல பிரகாசித்தன. வந்தியத்தேவனுக்கு சிறிது பயமாக போய்விட்டது. இளவரசருடைய ஆசை வெறியை அளவுக்கு அதிகமாக கிளப்பி விட்டு விட்டோமோ என்று பயந்து போனான்.
1: மறுபடியும் பார், நன்றாக பார்த்து சொல்
0: என்றார் மதுராந்தகர். இளவரசே, அதில் பயனில்லை. ஒரு தடவை மறைந்த காட்சி மறுபடியும் உடனே வராது. சில நாள் கழித்த பிறகுதான் வரும். தீபத்தை பார்த்து வேண்டுமானால் வேற ஏதாவது காட்சி தெரிந்தால் சொல்லுகிறேன்.
1: சொல், சொல், என்ன காட்சி புலப்பட்டாலும் சொல்.
0: ஜனங்கள் ஒரே குழப்பமாயிருக்கிறார்கள். துக்கமாயும் கோபமாயும் இருக்கிறார்கள். தூதன் ஒருவன் வந்து அவர்களிடம் ஏதோ செய்தி சொல்கிறான். ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் கடலில் மூழ்கிவிட்டதாக சொல்லுகிறான். ஐயோ பாவம், அந்த தூதனை ஜனங்கள் அடிக்கப் போகிறார்கள். இளவரசே, அம்மாதிரி ஏதாவது நேர்ந்தால் தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் மத்தியில் செல்ல வேண்டாம். சென்றாலும் ஜாகிரதையாக செல்லுங்கள்.
1: கடலில் மூழ்கியது யார் என்று பெயர் சொல்லவில்லையா?
0: கூச்சலிலும் குழப்பத்திலும் பெயர் காதில் விழவில்லை. அந்த காட்சி மறைந்துவிட்டது. இப்போது கழுத்தில் மண்டை ஓடு மாலைகளை அணிந்த ஒரு பயங்கரமான கூட்டம் என் கண்முன் தெரிகிறது. காபாலிகர்கள் காலாமுகர்கள் போல தோன்றுகிறார்கள். அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பயங்கரமான அரிவாளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவருக்கு எதிரில் பலிபீடம் ஒன்று இருக்கிறது. இளவரசே, இங்கேயும் ராஜகுமாரர் ஒருவர் வருகிறார். காளாமுகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கிறார்கள்.
1: ஐயோ, தப்பி தவறி கூட தாங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் போக வேண்டாம்.
0: இதை கேட்டதும் மதுராந்தகருடைய முகத்தில் வியர்வை துளித்தது. அவர் உடம்பு நடுங்கியது. வந்தியத்தேவன் அதை கவனித்துக் கொண்டான். பின்னர்,
1: இளவரசே, மேலே ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. மன்னிக்க வேண்டும். என் தலை சுற்றுகிறது. கண் இருளுகிறது. யாரோ மந்திரம் போட்டு தடை செய்கிறார்கள். இன்னொரு சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்து சொல்லுகிறேனே என்று கூறி தன் தலையை கையால் பிடித்துக் கொண்டார். அச்சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன்

0: வந்து பெரிய மகாராணி செம்பியன் மாதேவி இளவரசரை அழைத்து வரச் சொன்னதாக கூறினான். மதுராந்தகர் தம் உள்ளத்தில் பொங்கிய ஆத்திரத்தை எல்லாம் அன்னையின் மீது கொட்டி விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டார். ஐயா, தலைவலி பொறுக்க முடியவில்லை. அரண்மனைக்கு வெளியே சென்று இந்த நகரை கொஞ்சம் சுற்றி பார்த்து விட்டு வருகிறேனே என்று வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அனுமதி பெற்றுக் கொண்டான். பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றிய பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களை பற்றியும் கூறினான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இளைய பிராட்டியை உடனடியாக சந்திச்சு உண்மையை அறிவிச்சிடணும். இந்த முனைப்புல வந்தியத்தேவன், தாயா, செம்பியன் மாதேவி பழையாறைக்கு வர சொல்லி இருக்காங்க. வேண்டா வெறுப்பா மதுராந்தகர், வெவ்வேறு மனநிலைகளிலே இருந்தாலும் பரஸ்பர உதவி தேவைப்படுது. கோட்டைக்குள்ள தடங்கள் இல்லாம போக மதுராந்தகரின் உதவி தேவை வல்லவரையனுக்கு. தனக்கு நேரக்கூடிய அபாயம் என்னன்னு தெரிஞ்சிக்க தன்னை சக்கரவர்த்தியும் உடனே இளவரசியன்னும் அழைச்ச அந்த வாலிபன் தேவை மதுராந்தக தேவருக்கு. ஆக ரெண்டு பேரும் கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. பழையாறை நகருக்குள்ள திறந்த பல்லக்கில் இருந்த அந்த நம்பியை சுத்தி ஜனக்கூட்டத்தை பார்த்ததும் அபாயத்தை பத்தின கவலையை மறந்துட்டார் மாப்பிள்ள தேவர். இப்ப பொறாம தலை தூக்குது. இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரா வந்தியத்தேவன். சபை கூடுறதுக்கு முன்னாலேயும் சபை கலைஞ்ச அப்புறமும் சிரம பரிகாரம் செய்துவிட்டு வரும்படி சொன்னாங்க அந்த மூதாட்டி. மதுராந்தகர் எந்த சிரமமும் படலதான். ஆனா தாய்ப்பாசம் இதையெல்லாம் ஆராயுமா? நீ நிமித்தக்காரனா? கோட்டை வாசல்ல இப்படி கேட்டார் மதுராந்தகர். இல்லையா, அது என் தொழில் இல்லை. ஆனா நடந்ததையும் இனி நடக்க போவதையும் சொல்லுவேன். இப்படி பதில் சொல்லலாம் வந்தியத்தேவன். இப்ப சபை கலைஞ்சதும் நிமித்தக்கார என்ன யோசனை கேட்டதும், ஒண்ணுமில்ல, நான் நிமித்தக்காரனா இருப்பதை விட சபையில பார்த்த பிள்ளைய போல நாலு பதிகங்களை கத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு உபசாரம் மரியாதை நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு எரிச்சலை தூண்டி விடுறான். நீங்க அரப்பிள்ளை சில தொடர்கள். அஷ்டாங்க யோகம், யோக நிலையில எட்டு பிரிவுகள். யமம் தள்ளுபவை, நியமம் கொள்ளுபவை, ஆசனம் இருக்கை, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, பிரத்யாகாரம் ஆற்றலை ஒருமுகப்படுத்துறது, தாரணை ஆற்றல்களுக்கு வலுவூட்டுவது, யானம் மனத்தை ஒருமுகப்படுத்துவது, சமாதி பேரின்பம் துய்ப்பது, குண்டலினி உடலுக்குள்ள உறங்கும் ஜீவசக்திய இப்படி குறிப்பிடுவாங்க. சுபாசுபங்கள், நன்மை தீமைகள், சுப அசுப, இந்த ரெண்டின் சேர்க்கை வடமொழி புணர்ச்சி இலக்கண விதிப்படி அமையும். நிலைமொழி சுப, இதன் ஈட்டில் இருக்கிற ஆ வருமொழி முதல்ல அசுப, இதன் முதல்ல இருக்கிற ஆ இணைஞ்சு ஆ தோன்றும், அதாவது நெடில். இந்த புணர்ச்சி சவர்ண தீர்க்க சந்தி எனப்படுகிறது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

ஆர் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: தூங்காத கனவுகளுக்கு
1: துணையாக வரும் தேன் இசை
0: என் இனிய
1: பொன் நிலாவே.
2: ஒன்பது மணி 15 நிமிடம் ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேமில் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் முதல் பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: 102.3 FM.
1: ஒன்பது மணி பத்தொன்பது நிமிஷம் ஆயிருக்கு. 102.3 பாரதி தமிழ் FM நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தியின் ரசித்தியின் திரைப்படத்திலிருந்தும் காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

0: 102.3 FM.
1: என் இனிய பொன்னிலாவே, நேரம் 9:30. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தம்பி படத்திலிருந்து வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 40 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறதா ஜியோமா விஜயகுமார். நெக்ஸ்ட் சாங் நிகழ்ச்சியில் அலைப்பாயுது அண்ட் நியூ படத்துல வந்து வருபோது. பிவிதாஸ் மக்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட விருப்ப பாடலை எங்கள் கிட்டே விரும்பி கேட்கலாம். ஸோ அதிலேருந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி நான் பாடல் ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9449 ரிப்பீட் பண்ணுற நம்பரை 9444-00-1023 9444-00-1023 இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஜீவப்படத்துலேருந்து வரப்போகுது. விவிதாஸ்

நிகழ்ச்சியோட முதல் பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூர் ஸ்ரீனிவாசன் நான் போட்டு சவால் படத்தை வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா 9444001023 என்ற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9444001023 இந்த எண்ணுக்கு உங்கள் அழைப்பில் எங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்கு நீங்கள் விருப்ப பாடலை டைப் பண்ணி அனுப்பலாம். நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

பத்து மணி பத்து நிமிடம் ஆயிட்டுருக்கு. உங்கள் அழைப்பில் எங்கள் தேர்வில் அடுத்த பாடல் வந்து மூன்றாம் பிறை படத்துலேருந்து கேட்டிருக்காங்க, தஞ்சாவூர் பேச்சு திருச்சி. ஸோ அவர்களுக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

0: படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க வரலட்சுமி பள்ளிக்கரணையில இருந்து.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.

0: பாட்டாக படுத்திட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
0: அதான்,
1: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

102.3 FM. அடையாறுலேருந்து சந்திரா வந்து திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்திலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அந்த பாடல் வரப்போகுது, இணைந்திருங்கள்.

0: 10:24 ஆயிட்டிருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்குற பாடல்கள் தான் நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா 9444001023, அதாவது 9444001023 என்ற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் எனக்கு உங்கள் பேர் ஊரோடு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வந்து பன்னீர்செல்வம் திருப்பூர் கள்ளங்காடுலேருந்து கேட்டிருக்காங்க. ராஜ்பாட் ரங்கதுரை படத்திலிருந்து இணைந்திருங்கள். அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டையிலேருந்து மதுகுமார் கோவா படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பேக் டு பேக் உங்களுக்காக விவிதாஸ்
1: மதன மாளிகை.

பத்து மணி 33 நிமிஷம் மாறிக்கு 102.3 உத்பாதி தமிழ் ஃபிலிம்ல எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து சித்திரப்பாக்கத்திலேருந்து அன்பரசி வந்து போகன் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கோவலம்லேருந்து தீபக் அவர்கள் வீரா படத்துலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் உங்களுக்காக வரப்போகுது பிவிதாஸ்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித்

0: பாரதி தமிழ் பண்பலை.
1: பத்து மணி 45 நிமிஷம் ஆயிடுச்சு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து மோகன் அப்படின்றவங்க பவர் பாண்டி படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து சாய் கிருஷ்ணன் அவர்கள் கும்மிடிப்பூண்டிலிருந்து செந்தூர பாண்டி படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இணைந்திருங்கள்.

0: 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. 10:55 ஆயிட்டு போகிறது. நிகழ்ச்சியோட இறுதி பாடல் உமா வந்து தாளலம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க, உயர்ந்த மனிதன் திரைப்படத்துலேருந்து. ஸோ அப்படியே இந்த பாடலோட நான் ஷோக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுக்கிறேன். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட டிட்டா பாபா சொல்கிறது ஆஜி உமா விஜயகுமார் விவிதாஸ்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த நாய்.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவு.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான். தவறுகள்
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழப்பம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். உறவுகள் ஒரு தொடர்கதை. அந்த தொடர்கதை எப்பொழுதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இதோ இந்த இரவு வேளையில் கிஜி ஏசுதாஸ் பாடிய போல பாடலை கேட்கலாமா? கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அவள் அப்படித்தான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ நேர்களாகிய உங்கள் உறவுக்குள் இந்த உறவுகள் தொடர வேண்டுமா?

ஆம் நேயர்களே, உறவுகள் என்பது ஒரு தொடர்கதை என்று சொல்லிவிட்டோம் அல்லவா? அந்த உறவுகளில் இந்த உறவும் ஒரு முக்கியமான உறவு அல்லவா? கண்டசாலா பாடியுள்ள பாடல் இது. அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டு வந்த போஸ்டு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுனி பி சுசிலா பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா.

இசையோடு இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் பாடல், குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் படிக்காதவன் படத்திலிருந்து. இதோ அந்த உறவை சொல்லும் உன்னதமான இன்னொரு பாடல்.

இந்த இரவு வேளையில் சுகமான ராகங்கள் உங்களுக்காக இசைத்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து வரும் பாடல் பாம்பே படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவி அந்த தலைவனை எதிர்பார்த்து பாடும் இசை. உங்களோடு பாடும்போது நீங்களும் பாடலாமே, எப்படி?

0: இசையின் வசமாகா இதயம் ஏது? இதோ இந்த தலைவியின் பேச்சை கேட்டு தலைவன் சென்றானா, அல்லது தலைவன் எப்படி அவளை வாழ்த்தி பாடுகிறான்? இதோ குணா படத்திலிருந்து கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கின்றது.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

நேரம் 11:31:50. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். என் அன்பை சொல்ல என் பாடல் உனக்கு மனம் வீசுமா? இந்த பூவை கொடுக்கும்போது அரியரன் பாடியுள்ள பாடல் இது. ரவிசங்கரார் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் சூரியவம்சம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இனிய ராகங்கள் மீட்டிட இதமான நேரம் இது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து. இதோ இந்த இசையும் உங்கள் உறக்கத்திற்கு உத்தரவாதமா என்ன?

நிகழ்ச்சியில் அடுத்து டி இமான் இசையமைப்பில் மதன் கார்கி இயற்றி சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல் இது. டெடி படத்திலிருந்து ஒலிக்கின்றது. தனிமையிலே இனிமை காண முடியுமா இந்த இரவு வேளையில்?

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் விவித் பாரதி தமிழகம் 102.3 பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முகநூல் வழியே. அந்த வகையில் யார் யார் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கலாமா அல்லது சுவாசிக்கலாமா? புஷ்பவள்ளி என்ற அன்பினேயே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அல்லி நகரம் எஸ் மகாதேவன் அவர்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், சாந்தி ரமேஷ் அவர்கள், இரவு வணக்கம் என்று சொல்லியும், சரவணன் அழகுமணி திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகேயன் சுப்பிரமணியம்மன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல் செல்வராஜர் அவர்களும் இனி இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரபு அனைவருக்கும் வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரா என சொல்லியிருக்கிறார். அடுத்து முத்துக்குமார் என்ற அன்பு நேயர் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவர்கள் உறவுகளின் பெருமை சொல்லும் பாடல்களை வழங்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். முள்ளக்காடு பாவு என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகநாயநகர் ரங்கராஜன் என்ற அன்பு நேயரும் உறவுகள் தொடர்கதை என சொல்லி நல்ல தொடக்கம், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் இரவு வணக்கம் நண்பரே என சொல்லியிருக்கின்றார். பூவை அசோக்குமார் அவர்களும் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கிறார். அரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து முத்துக்கு முத்தாக பாடல் மிகவும் அருமை, அன்பு அறிவிப்பாளர்களுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கலீல் அகமது அவர்களும் சூப்பர் எக்ஸலண்ட் குட் ஜாப் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல் விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பினேயர் ஒரு விளம்பர பதாகையை பதிவிட்டிருக்கின்றார், வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அதே போல் ஆரணி சம்பரவாயநல்லூர் அர்ஜுனன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏமலதா வெரி நைஸ் என சொல்லியிருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து அட்டாளை சேனை பௌசில் அவர்களும் ஹாய் அன்புடன் என பதிவிட்டிருக்கின்றார். அடுத்தது திருமணிசை அஸ்வினி ராகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நேயர்களே, அடுத்து வரும் பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியவர் விவேக். மெர்சல் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. உறவுகளின் உன்னதம் என்று சொல்லும்போது இந்த உறவுக்குள்ளும் ஒரு பந்தம் இருக்கும் அல்லவா? அந்த பந்தம் உயிராயிருக்கும்போது இப்படித்தான் இசையாயிருக்குமோ?

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் அன்பு நேயர்களே. நிகழ்ச்சியில் நிறைவாக அரியரன் தேவன் வி பிரசன்னா பாடியுள்ள பாடல், பாடல் இயற்றியவர் தாமரை, இசை ஹாரிஸ் ஜெயராஜ். வாரணம் ஆயிரம் படத்திலிருந்து இதோ இந்த கோடைக்காலத்தில் பெய்யும் மழையானது உங்கள் மனதில் பெய்யட்டும் என்று சொல்லி இதோ இசையோடு ஆர்ஜே பீட்டர் விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, அன்பு நேயர்களுக்கு வணக்கம்.
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, இதோ இப்பொழுதிலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைத்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: காற்றின் மொழி

தாக்கச்சொல்லு தாம் தாக்கச்சொல்லு தாம் தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச்சொல்லு தாக்கச

0: செலவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: One, two, three, four, five, six, seven, eight.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றின் மொழி. நேரம் ஒரு மணி, தொடர்வது நீங்காத ரீங்காரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நீங்காத ரீங்காரம்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. சட்டப்படி தொட்டு பேசு, நீ பயந்தா என்னாவது? மல்லியப்பு மேனியடா, நான் நிறுவா தடு வேண்டா. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நான் நிறுவா தடு வேண்டா. நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறதே, நீ போக போக பாருண்ணா கிழிச்சே.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சு விட்டுரு. போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்கனி. கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு, இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய, ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே. உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ, எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சகன தகன லகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

அவம்மா கண்ணு சௌக்கியந்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, உணங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம்தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசை இரவில். நேரம் 4:30. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து எம்எம் தண்டபாணி தேசியர் பாடியுள்ள பாடல், பாபநாசம் சிவன் கொத்தமங்கலம் சுப்பு இயற்றிய பாடல், இசை எம்டி பார்த்தசாரதி எஸ் ராஜேஸ்வரி ராவ். நந்தனார் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நிகழ்ச்சியில் அடுத்து திருவருட்செல்வர் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல் கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவன் இசையமைப்பில்

நிகழ்ச்சி நிறைவாக திருநீலகண்டர் படத்திலிருந்து எம் கே தியாகராஜர் பாகவதர் பாடியுள்ள பாடலை ஏற்றி இசையமைத்தவர் பாபநாசம் சிவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம்.
2: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்,
1: மேலுக்கோவையா பௌளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் பாடியவர் டாக்டர் எம். பாலமுரளி கிருஷ்ணா.